0: வாசுதேவாச்சாரியக்கே கிருதி தேவி ரமே மாமவாப்தி தனையே ஜொராக் வசந்த் ததா ஆதிதால்மி நிபத்தே.
1: You will now listen to a composition of Mysuru Vasudevacharya, Devi Rame Mama Vabdi Tanaye, Indirag Vasanta, set to Aditaal.